சிறப்பையாகிறது. ஒரு அடுப்பு வந்து சில துணைக்கு முடிக்கும் நமக்கு அவருக்கு பார்த்து பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கும். நமக்கு புது அப்படின்னு சொல்லுவாரு தகற்றோம். ஆசிரியர் குருக்களை சில பிரபத்திய சாத்தாவும் சிதத்திற்கு தரையாளர் அசுத்தி வந்திருப்பாங்க.

0: பாசைனா புரியுமா கச்சா பாசைட்டா புரியுமா பச்சா தான சமுதாயமா விரோக் குருக்கா புரியக்கு அல்வா விரோக் குருக்கா பேசிக்கு பரிக்கரை சிக்காய்த்தா பழைய தாரத்தை இத்தானி பாசுந்தா மேலா தாரு
1: ये करो अरे ये जो है ये साहित्य ये लड़का।

சொல்லுமே உங்களுக்கு ஒரு மூச்சு படம் விகாசம் வந்து சார் எக் தோசி